0: o tsebe ga ona mo o tla tlhotse o bina monna ga ona mo o ka ba tlhotse o bina monna
1: Ba ba le yang ba ba le yang ba hai wa ba ja ba le